0: இசை தென்றல் உங்கள் மனதை தொடும் பாடல்கள்.
1: தென்றலை போன்ற பாடல்கள்

அன்பு நேயர்கள், வாட்ஸ்அப் மூலம் விரும்பி கேட்டுக்கொண்ட தமிழ் திரைப்பட பாடல் நிகழ்ச்சிக்கு அனைவருக்கும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்று இசைத்தன்றலில் உங்களுடன் நான் சுரேஷ். எல்லா பிரியப்பட்ட கூட்டுகாருக்கும் இசைத்தன்றலிலேக்கு ஹிருத்யமாய ஸ்வாகதம். இந்த இசைத்தன்றலில் ஆத்யம் நம்முடைய தொட்டடுத்த தேவகுலத்து ஒன்றும் ஜோசஃபைன் ஆவசியப்பட்டிருந்த கானமான சித்திரம் வைதேகி காத்திருந்தால் பாடியது எஸ் ஜானகி.

ஹாய் தென்றல். பெற்ற மகனை விற்ற அன்னை என்ற படத்தில் ஏஎம் ராஜா சுஷீல பாடின தென்றல் உறங்கிய போதும் என்ற பாடல் கேட்க விரும்பிக் கொண்ட விஜி திருவனந்தபுரம். பாடல் கேட்கலாம்.